0: சரி ஓகே, நான் அப்படியே கிளம்புறேன். உன் பர்த்டேக்கு நான் இங்கே இருப்பேன். ஓகே.
1: And when you come back, I'll have a surprise for you.
0: Oh. உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போறேன்.

உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இந்த நிலையில் எல்லோரும் உங்கள் மனதில் ஷரகாம் ஷரகாம் என்ற வார்த்தையை உச்சரியுங்கள். இப்போது உங்கள் மனது ஆழ்கடல் போல் அமைதியாகி ஒரு நிலையை அடைந்திருக்கும். உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். அது ஒரு நபராக இருக்கலாம், ஒரு பூவாக இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங் இன் திஸ் வேர்ல்டு.

0: without break. With Ahalya FM 90.4. கேட்டு கேட்டு கூட்டு கூட.
1: சொல்லிப்பா.